பரமசுகதம் கேவலம் ஜானமோர த்வந்தாதீதம் ககனசத்ருஷம் தஸ்மஸ்யாதி லக்ஷம் ஏகம் அநித்யம் விமலச்சலம்